0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்தேவு போல இன்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். இன்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறுக்காமல் இருப்போம். யார் நம்மளை வருத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராயிருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5.6, 98.2 MHz, 94.96, 98.2 ஆகிய பன்மலை வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோலவா. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய என் இனிய நன்வாட்டுக்கள்.

0: இன்றைய காலை சிந்தனை ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி அல்ல, அவைகள் வித்தியாசமானவை. அதுபோல வாழ்க்கையும் ஒரே நாள் போல அமையாது, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும்.
1: அங்குதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1999 மே மாதம் 20 வெளிவந்த தமிழ் திரைப்படமாக்கப்படுத்தின் பெயர் காதல் சொல்ல வந்தேன். இயக்குனர் சிவா அவர்கள் திரைப்படத்தில், நடிகர் கார்த்திக் மேலும் நடிகை இஷா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் தேனி சேர்ந்த தேவா அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர் ஹரிஹரன்.

0: எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அகந்தியுடன் மற்றும் கவனமின்றி பேசினால் துன்பம் வரும். அகந்தை மனிதனை வெட்டும். பணிவும் நல்ல சொற்களும் மனிதனை உயர்த்தும். Whoever one may be, if they do not guard their tongue, they will suffer because of their careless words.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் எமதோரும் ஸ்ரீவாந்தொழியதேந்த அதிகளையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்கள், அனைகள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு நடுக்கடமை உயிக்க நல்லவா மே மாதம் படி 7ஆம் தேதி ஆல்ரெடி இணைவிந்த நாள், மகிழ்வான நாளாக அமையன். இனி நம் வாட்டுக்கள் மேலும் எங்கு போனாலும் பட்டம் அணைக்க போங்க.

ஆமாம், இது உங்கள் பிரியமான ஒரன் ஃபிவானொலி. இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நிகழ்ச்சி, புதிய உத்தாகம், இனிய இசைகள், மனநிலை வழக்கம் எல்லாம் உங்களுக்காக. மேலும் காலை தென்றலோடு உங்கள் மனசையும் புத்துணர்ச்சியாக மாற்று இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நம்முடன் இணைந்திருங்கள். மேலும் இன்றைக்கு உங்கள் விருப்ப பாடல்கள், சின்ன சின்ன சிறப்பு தருணங்கள் மற்றும் மனதை தொடும் ஒரு சிறப்பான செய்திகள் நாம் உங்களுக்காக தருகின்றோம்.

மேலும் உங்கள் இனிய நாட்டுக்கிழமை காலையை இன்னும் அழகாக்க வந்தாம் வந்திருக்கின்றோம். மேலும் இன்றைய காலை, அதாவது இன்றைய அதிகாலையில் சூடான தேநீர், மென்மையான இசை, மனதை வருதும் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக. மேலும் வேலை பழுவை வளர்ந்து குடும்பத்துடன் சந்தோஷமாக ஓய்வு எடுத்துக்கும் இந்த நாட்டுக்கிழமையே நாம் இனிமையான பாடல்களுடன் தொடங்குகின்றோம் அல்லவா?

0: Any more happy returns of the day?
1: Indu kinnar kirame, mimadam padi neeram thidi. Indu ki laklemos kivijapoor chanda tirumadi tiru manikavum tiru Vinesandiya Swami avarde pranavada vekundu kirar avarude yamanai vipriya magalmar nangi barani amma naihi melum kuvidan nanni kalai puvanan melum karivi. லக்லிமோசு உரை சேர்ந்த ஐயாசுவாமி குடும்பத்தார் மேலும் மாமன் வேலு அத்தை மணி மேலும் கசன் கிவன் விசன் கிஷினி ஜானவி மேலும் துதுது உரை சேர்ந்த ஐயாசுவாமி குடும்பத்தார் மேலும் யவன் மேலும் சேப்பியோ உரை சேர்ந்த ஜெயன் ஆறுமுகம் குடும்பத்தார் புனாக்கை உரை சேர்ந்த ராமலிங்கம் குடும்பத்தார் மேலும் எட்மண்டன் லண்டன் ஆங்கிலத்தில் வசித்து வரும் சின்ன மம்மாலா சாமிநாதன் ஆகியோரின் சார்பின் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் லக்லிமோஸ் ஸ்ரீவேஜகப்போ உரை சேர்ந்த திரு கோவிலன் ஐயாசுவாமி அவரது பிறந்தவிழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய மனைவி கலைவாணி மேலும் மகன் புவானன் மேலும் மகள் கைரவி அம்மா நாயகி மேலும் வினிசன் பிரியா நங்கை பரணி ஐயாசுவாமி குடும்பத்தார் மேலும் மாமன் வேலு அத்தை மணி மேலும் கிவன் விசன் கிஷினி மேலும் நாயசுவாமி மேலும் சதா சாவித்ரி சிலம்படம் பொவிதம் சூரை சேர்ந்த சிலம்படம் குடும்பத்தார் மேலும் ஆகியோரின் சார்பில் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனை நாம் எல்விஷா ஊரை சேர்ந்த தென்னருவி நல்லம் தனது பிறந்தாட்டின மண்புடன் வழங்கிக்கிட்டும் அப்போ அருணன் அம்மா ஏழிலி அக்கா பதினி அம்மாய் கமலாதேவி தாத்தா இந்திரன் அவ அப்பாய் மணி நல்லம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனில் நம் மேபா ஊரை சேர்ந்த அரிந்தன் இலச்சுமானன் தனது பிறந்தாட்டின மண்புடன் வழங்கிக்கிட்டும் அம்மா பதினி அப்பா ஹன்ஸ் மேலும் அக்கா யானா மோகனா அம்மாய் அசோதா அப்பாய் பத்மினி மேலும் தானவி தனியல் நம்பூதரன் கமலம் இலட்சுமானன் முருக்க நாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனை நாம் சசுயுதத்ம ஊரை சேர்ந்த திரு மெய்வின் அருணாச்சலம் அவரது பிறந்தவற்றின் மாண்புடன் வழங்குகின்ற மேலும் அவருடைய அம்மா மனோகா பன்னாதா மேலும் அவருடைய மனைவி லோசா மேலும் தைலன் குவாஷினி அருணாச்சலம் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றும் லாமிச்ச உரை சேர்ந்த திரு மதி பிரிசிலா யாகம்பரம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அருமை மேலும் அவருடைய துணைவன் அஸ்வின் மேலும் அம்மா சிரோன் மேலும் குமிலா கனகி மேலும் பாலன் பரமசிவன் பரவிதா மேலும் வீணா தனிஷா தனிஷா தலினா அக்ஷய் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றும் அமோகி உரை சேர்ந்த திருமதி சுசீலா சோமிநாதன் அவரது பிறந்த

கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சீனிவாசன் மேலும் மாலா வினோஷா திருமதி ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகிறார்கள். இதை பற்றி நாம் ஒக்குலே ஊரைச் சேர்ந்த சுபா இலட்சுமண பிள்ளை தனது பிறந்தவற்றின் அன்புடன் விலகிகிட்டு மேலும் ராமானுஜன் மேலும் ராஜினி கோவிந்தன் கணேசன் காசிலா அதேஸ் வீரன் மாலா சுசீலா அனிதா அனிஷ்டா சவிதா ஆனவி மெவின் சிவன் விநாயம் லட்சுமணா பிள்ளை குடுவத்தார் தேவன் மேலும் அம்பாள் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் குமரன் அமைதி புவானம் பிரபாகரன் நிதன் சேகரி தைலன் துலாம் சித்தி ஆகியோருக்கு அம்புடன் நாம் வணங்குகின்றோம்.

0: அமர்களே, இன்றைக்கு உங்கள் நாட்டு கலை நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அமர்களே. மேலும் சிறப்பு இசை மற்றும் நல்ல நினைவுகளுடன் இந்த இனிய காலை நிகழ்ச்சியை இங்கே நிறைவு பெறுகின்றோம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பொழுது இரண்பர் ராஜ் என்று வந்திருக்கின்றார். வழக்கமாக 8 மணிக்கு தெலுகு அல்லவா?
1: You're very right, Sundaram. Very good morning to you, my bro.
0: My friend, have a wonderful Sunday.
1: Thank you. Nandri, mikka nandri.